107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாருங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ள நானிங்களும் சேஃபுல்ல குத்தார். ஸ்ரோத்ருங்கள, இண்டத்தோ ரம்சான் சில்சிலா காரியக்கிரமத்தில் பேரிடோ ஹெரிய சாஹித்தி லேக்கக கவி பின சிந்தக ஆயிட்டுள்ளோ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் அயல்டோ நல்லத்தொரு புக்கில் நின்றுத்து ஜீவனத்தை பிரதிபிம்பிசிரோ மானவியத்தை பின சௌஹார்தத்தை ஈ ஒரு எழுத்துங்க கேட்டுன்னு வருவா.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூரு எழுதியும் நாங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க. இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரத்தியொருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திர தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும். நாங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குறித்து செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சகக்கார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்டு மோத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பண்ண தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல விஷயம். துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிசுறதிலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரத்தியொருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதிலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூத்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனிலும் பின்ன தைரியத்தில் எதிர்சியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குற. ஏனி எஞ்சி நில்லு. நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்பி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தனை அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்கள் அர்த்தாக்கியொள்ளணும். சாதனை இல்லான்ட்டே உத்தேஜனை இல்லான்ட்டே பிரயத்னம் இல்லான்ட்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவில் செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ வகையில் பழக்க பரியோகம் நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்சு காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுரை தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னொல்லுண்டு. வேற ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவும். தெரியாததிலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்கள் சமாஜத்தை பர்த்திடோகு சகரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குற. சமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருளை உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு பெடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மிற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்ல பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திலும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேர்ஸ் பாட்டியப்பா. ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

0: ஹாய் நமஸ்கார யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார் யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோடி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யார் நிக்கலாம் தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல் நிக்கிற கிலோந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

கேட்டுள்ளார். இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். ஸ்ரோத்திரங்களே, இண்டத்தோ ரம்சான் சில்சிலா காரியக்கிரமத்தில் பேரிடோ ஹெரிய சாஹித்தி லேக்கக கவி பின சிந்தக்காயிட்டுள்ளோ கேபி அப்துல் காதர் குத்தெத்தூரு அயல்டோ நல்ல தெரு புக்கில் நின்றுத்து ஜீவனத்தை பிரதிபிம்பிசிரோ மாணவியத்தை பின சௌஹார்தத்தை ஈ ஒரு எழுத்துங்க கேட்டுன்னு வருவா.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கு 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்று நான் நீங்களும் சேஃபில் குத்தான் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியோ நங்களை நங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன் வருவா. பிரத்தி ஒருத்த மனுஷனாயோனும் அவன் ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திரை தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா நங்களை நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணுக்கு சாத்தியாவரும் நங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்தி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும் தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் இ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்குக்கு நல்ல சககார தண்டு நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்குக்கு இன்னிங்கு காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒருவருக்கு தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நாங்கள் நங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடு சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நாங்கள் நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும் தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸ்ஸு அடக்காயிட்டுண்டு. பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் இல்லைங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு இ ஜீவன செல்றது ஒரு நமூந்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகிறோம். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடுகு தயாராக்குறு. ஏனி எஞ்சி நில் நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல் பி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிரே பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ பகையில் பழக்க வரையோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு. பேர ஆள்டோ எதிரில் நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததுரே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்து படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சககார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்களை சமாஜத்தை பர்த்திடோகு சககரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுகு சேரும் போல ஆக்குறது. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியரிச்சங்க. ஆ கீழறிமறை தன் ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்களே உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்களும் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரே நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாயும் நேரத்தை வியர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்யா விஜயான சமாஜ

0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார் யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல் தெலிக்கது பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யா நிக்கல் தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

கண்ணெதிரோடு ராசி ராசி தின்புன வஸ்திலனு தீதர் தெய்வோக பல சேர்ந்து ஜோக்கள் பூரா கண்ணறத்து தூவந்துள்ள உபிநீர் நீங்கொந்துள்ள கொதிட்டு இன்னும் பொக்கடை மாத்த தெய்வம் அற்பனை மாத்தொந்து கிருஷ்ணன் ஈத்து பண்ணினே தடா தத்தோம்லே சுருமாள் பிள்ளை பண்டி வெட்டுக்கு ஓலி தெரியாத அண்ணா மாத்தேரில் பார்த்தது அதுல கைக்கு திக்கிறேன் தின்னியார சுருமாள் தெரியுங்க பேர் பெஞ்சானதா குதிப்பே பூரா காலி பறந்ததா கையிலடு பூரா பறந்ததா காலி ஆத்துண்டு இஞ்சி அல்பா இத்தினு பூரா பண்ண ஜோக்கில் திஞ்சாத்தேரு கோபாலகேரு கொடுத்தா பூரா பத்தி தெரியுது பத்தி நாங்கள் பூரா கைக்கு திக்கிறேன் திந்து திந்தது அல்பா இத்தனை பூரா சொத்துள்ள காலியாண்டுகே மாத்த சந்தோஷம் பஞ்சு திஞ்சு ஆரோக்கிய படிக்கிற சுருமாள் தெரியுது பூரா கிருஷ்ணனை புகார்னே கிருஷ்ண தேவன் இல்லைக்கா குளுது அல்பா அல்பா மாத்த கன தீத்தன சின்ன பூனு மாத்தா என்ன தரமித்து பாடியது தர்பேனு மாத்தா என்ன தரமித்து பாடுது கிருஷ்ணே கிருஷ்ண ஐயா கிருஷ்ண தேவர் ஈய பகவந்தே இந்த மாதிரி பஜனை மலப்பிற சுருமாள் தெரியுகே ஈத்து மாத்தா அனகா கிருஷ்ணன மோனேடு முகுரு தெளிக்கே நின்று ஆச்சியரோடு தூ வந்துள்ளேரு மல்லாக்கள் அக்கலே தானே மலப்படுதே கொத்திஜி பண்ண ஜோக்கில் அக்கலாம் ஜோக்கில் அத்தா ஜோக்கிலேக்கு ஹாக்கியாரா அல்பா அப்பண்ண பத்து ஜன சேர்ந்து அல்பா ஜோக்கிலே ஹாக்கியாரா அப்படின்னா இஞ்சா கொஞ்ச நீச்சில் பேரந்துட்டு மாத்தேரில் குலந்துள்ளேரு கொண்டே பொறுத்தாயின்ன தடா காத விசேஷம் அது போண்டு அஞ்சு இஞ்சி பூ வந்துட்டா முகல் பூரா ஒட்டு காண்டுகே கத்தலை கபில காண்டுகே ஒருவனே பர்சதுரிய சொல்லுவாண்டி அப்போ வா தெய்வ தலியில் வந்து வானமனத பர்சா